0: കാലം സാക്ഷി.
1: ലാൽഗുഡി ജയരാമൻ. കർണാടക സംഗീതജ്ഞനും വയലിനിസ്റ്റുമായ ലാൽഗുഡി ജയരാമൻ 1930 സെപ്റ്റംബർ 17 ട്രിച്ചിയിൽ ലാൽഗുഡിയിൽ ജനിച്ചു. പിതാവായ വി ആർ ഗോപാലയ്യരുടെ കീഴിലായിരുന്നു ആദ്യകാലത്ത് കർണാടക സംഗീതം അഭ്യസിച്ചിരുന്നത്. 12 വയസ്സിൽ വയലിൻ അകമ്പടിക്കാരനായി സംഗീത ജീവിതം ആരംഭിച്ച അദ്ദേഹം കർണാടക സംഗീതത്തിൽ തൻ്റേതായ ഒരു ശൈലി രൂപപ്പെടുത്തി. കൂടാതെ തില്ലാനകൾ, വർണ്ണം തുടങ്ങി ഒട്ടേറെ കൃതികൾ അദ്ദേഹം ചിട്ടപ്പെടുത്തി. ഭാവപ്രധാനങ്ങളാണ് എന്നതാണ് ഇദ്ദേഹത്തിൻ്റെ കൃതികളുടെ പ്രത്യേകത. അന്തർദേശീയ തലത്തിൽ കർണാടക സംഗീത രീതി പ്രകാരമുള്ള വയലിൻ വായനാശൈലി അവതരിപ്പിച്ചത് ഇദ്ദേഹമായിരുന്നു. 1963 നാദവിദ്യാ തിലകം ബഹുമതി, 1972 പത്മശ്രീ, 1979 സംഗീത നാടക അക്കാദമി പുരസ്കാരം, 2001 പത്മഭൂഷൺ, 2006 ശൃംഗാരം എന്ന ചിത്രത്തിൻ്റെ സംഗീത സംവിധാനത്തിന് ദേശീയ ചലച്ചിത്ര പുരസ്കാരം തുടങ്ങി നിരവധി പുരസ്കാരങ്ങൾ ലഭിച്ചിട്ടുണ്ട്. 2013 ഏപ്രിൽ 22 ലാൽഗുഡി ജയരാമൻ അന്തരിച്ചു.
2: കച്ചേരിയിൽ സോങ്സ് സെലക്ട് பண்ற മൂല്യ അതുക്കേ ഒരു മനോധർമ്മം വേണം. அந்த சரியானபடி சாங்ஸ் செலக்ட் பண்ணிட்டா கச்சேரி சக்சஸ். அதாவது வெவ்வேறு பாவம் செஞ்ச வெவ்வேறு மேளம், இங்கே சங்கராபரணம்னா அது ஒரு தோடி மாதிரி இருக்கணும், வெவ்வேறு தாளம், வெவ்வேறு காலப்பிரமாணம், இதெல்லாமே மனோதர்மம். ஒரு கச்சேரிக்கு ப்ரோக்ராம் போடுறது அது ஒரு மனோதர்மம். இது மாதிரி மனோதர்மங்கிறத அளவோட கிராமரோட விஷயம் தெரிஞ்சு உபயோகப்படுத்தினாக்க அது ரொம்ப சோபிக்கும். அதுக்கு பவுண்ட்ரி இல்லாமல் அது தாண்டி போயிடக்கூடாது. கிரிக்கெட்டில் பால் அடித்த உடனே இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயே போயிடுத்துது. அப்படி அது நம்ம பலத்தை காமிக்கிறோம், அது அங்கே தேவையில்லை. அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு செய்கிற போது தான் அது சோபிக்கிறது. கேமோ இல்லாட்டா ஆர்ட்டோ எல்லாம் சோபிக்கிறது. இந்த கோலம் போடுற மொழியா, கோலம் போடுறதுல பொட்டு வைக்கிற மொழியா, அதை வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா ரித்தம்னு தோன்றுறது. அந்த பொட்டில் வளைஞ்சு இப்படி போடுறது மெலடின்னு தோன்றுறது. எல்லாத்துலேயும் ஆர்டிஸ்ட் வந்து ரசிகன் ஆகிட்டானாக்க எல்லாத்துலேயும் பாவத்தை பார்க்கலாம். இந்த பொட்டு வைக்கிறது தாளம் மாதிரி இருக்குது, அதில் மெலடி

0: புகுந்து வர்றது எப்படி? இன்னொன்று தோன்றது, இந்த பொட்டு வைக்கிறதுங்கிறது கல்பித்த சங்கீதம், அது அசையாது. இந்த வளைஞ்சி வருதுங்கிறது மனோதர்ம சங்கீதம். அது எல்லாமே ஒன்று அசையாமல் இருக்கணும், இன்னொன்று அசையணும். அந்த எதிர்மறை சக்தியில் தான் வயலினில் வந்து தந்தி அசையலை, போ வந்து கிராஸில் போடுது. வீணையில் ஃப்ரெட்டு தந்தி அசையலை, விரல் வந்து போயின்ட்டுருக்கு. ஃப்ளூட்டில் அதனுடைய பேம்பு, அதனுடைய ஹோல்ஸ் அப்படியே இருக்குது. இந்த விரல் வந்து அந்த காத்தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி பொத்தி விடுறது, அதில் மியூசிக் வருது. இது மாதிரி வாய்ஸ் உடம்பு அசையாமல் இருக்குது, வோக்கல் கார்ட்ஸ் அசைஞ்சு நாதத்தை உண்டு பண்ணுறது.
1: ഇന്ന് കാലം സാക്ഷിയിൽ നമ്മൾ കേട്ടത് ലാൽഗുഡി ജയരാമന്റെ ശബ്ദം.

0: താങ്ക് തത്താങ്ക് തക്ക താങ്ക് തക്കിട്ട താങ്ക് തക്ക ജൊണ്ണ താങ്ക് തത്തക്ക ജൊണ്. இதை வந்து வாசிக்கிறது, இது வந்து கார்வை காணிக்காம வாசா இன்னும் நல்லா இருக்கும். செகண்ட் போர்ஷன் இது 5, 7, 9. அப்போ தான் ஃபுல்லாக ஒரு வாட்டு பறையாமல் ரூபக தாளத்திலேயான தாம் தத்தாம் தக்க தாம் தக்கிட்ட தாம் தக்க ஜொண்டு தாம் தத்தக்க ஜொண்டு தாம் தத்திங்கிண்ணத்தும் தத்திங்கிண்ணத்தும் தத்திங்கிண்ணத்தும் த திங்கிண்ணத்தும் த திங்கிண்ணத்தும் த திங்கிண்ணத்தும் த திம் தத்திங்கிண்ணத்தும் த திம் தத்திங்கிண்ணத்தும் த திம் தத்திங்கிண்ணத்தும் தா. கோர்வை ஒன்று பறஞ்சு நோக்கணும்.
1: தாங்க தத்தாங்க தத்தாங்க தக்கிட்ட தாங்க தக்க ஜனு தாங்க தத்தக்க ஜனு தாங்க தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் த திங்கிட்டத்தும் த திங்கிட்டத்தும் த திங்கிட்டத்தும் த திம் தத்தி கிட்டத்தும் த திம் தத்தி தக்கிட்டதும் த திம் தத்தி கிட்டத்தும் தான்.
0: இதான கோர்வை. இதை கீழ்கால திசரை நமக்கு சொல்லலாம். திசரை எப்படி போகிறது? தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட கிட்ட தத்திம்மி தக்கிட்ட அப்புறம்
1: தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட
0: தாங்கு தத்தாங்க தக்க தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க தின்ன தாங்கு தத்தக்க தின்ன தா. அப்புறம்
1: தாங்கு தத்தாங்கு தக்க தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க ஜென்ன தாங்கு தத்தக்க ஜென்ன தாங்கு தத்திங்கிட்டதும் தத்திங்கிட்டதும் தத்திங்கிட்டதும் த தீங்கிட்டதும் த தீங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திம் தத்திங்கிட்டதும் த திம் தத்திங்கிட்டதும் த திம் தத்திங்கிட்டதும்
0: தாங். இது மூணு பிராவசியம் கீழ்காலம் சொன்னாலே இடத்துக்கு வருது.
1: ஓகே சார்,
0: மூணு பிராசி ஒன்று பறந்து நோக்கணும். தாங்கு
1: தத்தாங்கு தத்த தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க ஜென்னு தாங்கு தத்தக்க ஜென்னு தாங்கு தத்திங்கிட்டதும் தத்திங்கிட்டதும் தத்திங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திம் தத்திங்கிட்டதும் த திம் தத்திங்கிட்டதும் த திம் தத்திங்கிண்டதும் தாங்கு தத்தாங்கு தக்க தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க ஜெனு தாங்கு தத்தக்க ஜெனு தாங்கு
0: தத்திக்கிட்டதும்
1: தத்திக்கிட்டதும் தத்திக்கிட்டதும் த திங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திங்கிட்டதும் த திம் தத்திக்கிட்டதும் த திம் தத்திக்கிட்டதும் த திம் தத்தி கிட்டதும்
0: தாங்கு தத்தாங்கு தத்த தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க ஜென்னு தாங்கு தத்தக்க ஜென்னு தாங்கு தத்தி கிட்டதும் தத்தி தக்கிட்டதும் தத்தி தக்கிட்டதும் த திம் தரிக்கிட்டதும் த திம் தரிக்கிட்டதும் த திம் தரிக்கிட்டதும் த திம் கிட்டத்தக்க தரிக்கிட்டதும் த திம் கிட்டத்தக்க தரிக்கிட்டதும் த தின் கிட்டத்தக்க தரிக்கிட்டதும் தாங்கு தத்தாங்கு தக்க தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க சுண்ட தாங்கு தத்தக்க சுண்ட தாங்கு தட்டி கிட்டக்க தட்டி கிட்டக்கும் தட்டி கிட்டக்க தத்திங் கிட்டக்க தத்திங் கிட்டக்க தத்தி கிட்டக்க தத்திம் தடி கிட்டக்க தத்தி தடி கிட்டக்க தத்தி தடி கிட்டக்க தாங்கு தத்தாங்கு தக தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க சுண்ட தாங்கு தத்தக்க சுண்ட தாங்கு தட்டி கிட்டக்க தட்டி கிட்டக்க தத்தி கிட்டக்க திம் தரக்கிடதும் தத்திம் தரக்கிடதும் தத்தி தரக்கிடதும் தத்தின் கிடக்கு தரக்கிடதும் தின் கிடக்கு தரக்கிடதும் தத்தின் கிடக்கு தரக்கிடதும் தாங்கு தத்தாங்கு தக தாங்கு தக்கிட்ட தாங்க தக்க சுண்ட தாங்கு தும் தக்க சுண்ட தாங்கு தட்டி கிட்டதும் கிடக்கு தரக்கிடும் இப்ப பறந்தது மேல்கால திசரமான, அதுவும் மூணு பிராசியம் பறையும்போது அது சரியாயிட்டு வரும். மேல்கால திசரம் ஒண்ணு பறஞ்சு நோக்கணுமா? தக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலபரமான அமர்த்திட்டு தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தாங்கு தத்தாங்கு தக்க தாங்கு தக்கிட்ட தாங்கு தக்க ஜொண்ட தாங்கு தத்தக்க ஜொண்ட தாங்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட

படத்தோட அழகு இந்த கார்வே காணிக்காமல் மறைச்சி வாசிக்கிறதுனா அழகு. இப்போ தாங் தத்தாங்க நான் ஓப்பனாக கார்வை தெரிகிறது இல்லையா, தாங் தத்தாங் தக்க தாங்கன்னு ஃபுல்லாக நம்ம சொல்லிடுறோம். தாம் தத்தாம் தாங் தக்கி தத் அப்படி வாஷன்னு கொத்தோட சேனல் இருக்கு. 1 2 3 4

பல வெரைட்டிஸ்லாம் செய்யலாம். இது வந்து சதுரஸ்வர கதியில் நம்ம சொல்கிறோம். இப்போ திசரம் சொல்லுங்க, திசரம் கீழ்காலம் தாளம் போடுங்க, நான் திசரத்தில் வாசிக்கிறேன் கோர்வேன்.